0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம், presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Shankara Sadashiva, presented by Ramila Manik. Thank you. ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: கிஞ்சின்ன வித்யதே.
1: ஸ்கந்த மகாபுராணம் மகேஸ்வர காண்டம் வித்தின் த செக்ஷன் 1 கேதார காண்டம் 10th சாப்டர் 62nd வேர்ஸ். ஸோ 10th சாப்டர் 62nd வேர்ஸ் இட் சேஸ் லிங்கமேவ பரம் ஞானம். த பராசக்தி அண்ட் பரமசிவா டுகெதர் இஸ் தட் லிங்கா அண்ட் தட் நாலேஜ் ஆஃப் லிங்கா இஸ் ஆக்சுவலி த ஹையஸ்ட். பரம் தபா த பெனன்ஸ் இஸ் த ஹையஸ்ட். பெனன்ஸ் ஆன் தட் பராசக்தி அண்ட் பரமசிவா இஸ் த ஹையஸ்ட். பரோ தர்மோ த ஹையஸ்ட் தர்மா. பீப்புள் டாக் ஆஃப் டிஃப்ரெண்ட் தர்மாஸ் ரைட். அ ஸ்கூல் பர்சன், அ பர்சன் கோயிங் டு ஸ்கூல், ஹிஸ் தர்மா இஸ் டு சம்ஹவு ட்ரை டு கெட் அ குட் ஸ்கோர். அண்ட் அ பர்சன் ஹூ கோயிங் டு காலேஜ் வில் பி த சேம், ஹீ வில் பி ஹேவிங் த சேம் தர்மா. அ ஹவுஸ் ஒய்ஃப் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் தர்மா. அ ஃபேமிலி மேன் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் தர்மா. பட் வாட் இஸ் த ஹையஸ்ட் தர்மா? லிங்கமேவ பரோ தர்மோ. சர்வீஸ் டு பராசக்தி அண்ட் பரமசிவா இஸ் த ஹையஸ்ட் தர்மா. லிங்கமேவ பராகதி த ஹையஸ்ட் த எண்ட் ஆஃப் ஆல் த கோல். The goal of the Vedas and Upanishads is Mahadeva. Tasmal lingat parataram yaccha kinchinna vidyate. There is nothing that is higher than Parameshwaran Parashakti. Shreshtascha. Vamadeva yanamo jeshta yanamak shreshta yanamo. Shreshta means the best. Tvameva hridayam tata. You are in the heart of all the living entities. Atma cha sarvabhutanam sankye purusha uchyate. ரிஷபஸ்துவம் பவித்ராணாம் யோகினாம் நிஷ்கலக்ஷிவா. மகாதேவா, யூ ஆர் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் தி லிவிங் என்டிட்டீஸ். கிரகஸ்தஸ்துவம் ஆஸ்ரமீனாம் ஈஸ்வரானாம் மகேஸ்வரா குபேர சர்வயக்ஷாணாம் க்ரதூணாம் விஷ்ணுருச்யதே. ஸோ அமங் ஆல் த சாக்ரிஃபைசஸ் you are Vishnu, and among the yakshas you are Kubera, among all the rudras you are Neelalohita Rudra, among all the mountains you are Meru, and among all the luminaries you are moon. Parvatanam bhavan merur nakshatranam cha chandramaha. This describes various things, various Mahadeva sarvatvam basically. And here one point, another point to be noted is yajñovai Vishnu. The Vedas say yajñovai Vishnu. So that's why Mahadeva here is glorified as among all the sacrifices you are Vishnu, and among all the yakshas he is Kubera. But though the Vedas say yajñovai Vishnu, the Raja, the king of yajñas is Mahadeva. That's why Daksha got punished, right? Daksha invited everybody from the blade of a grass till Vishnu. Vishnu, Lakshmi, Saraswati, Brahma, everybody. But he did not invite Parashakti and Paramashiva. And Dadichi Maharshi would curse that your this yajnam will not attain purnatvam. So, and Veerabhadra will smash the Dakshi Yajna, including Brahma and Vishnu. And that's why the Vedas say, Avo Raja Namadvarasya Rudragam Hotaragam Satya Yajagam Rodasyoho Agnim Puratana Yitnorachitta Hiranya Rupa Mavasekranudvam. That personality who is described as golden, here also says, Hiranya, Hiranya Rupa. That golden personality alone is the Avo Raja, the Lord, the King of the sacrifices. And then his Sarvatvam is described. You are the Surya among the planets. You are Vasishta among the Rishis. Upamanyu Maharshi says, among all the domestic animals, you are the bull. Bull is, represents Dharma. And Dharmeshwara, the Ishwara of Dharma, is Mahadeva. Dharma is under the control of Mahadeva. The bull is the Vahanam of Mahadeva, Vahanam Rishaboyasya Vasukih Kantabhushanam. Among all the Vedas, you are Samaveda, Samavedascha Vedanam, Yajusham Shatarudriyam. Yajusham Shatarudriyam. Among all the Yaju, among all the Yajur mantras, you are Shatarudriyam. Shatarudriyam Uttamam. There is not a hymn equal to Shatarudriyam. Vidyasu Shruti Rutkrishta Rudra Ekadashini Shrutau. Tatra Panchaksharas Tatra Shiva iti akshara dvayam. So which means the highest of all knowledge is Veda, and in the Veda the Shatarudriyam is the highest, the essence of the Vedas. There is not a hymn equal to Shatarudriyam. Mahadeva says just by chanting Shatarudriyam, O dear Parvati, one gets the benefit of chanting all the 7 crore mantras, chanting it with the holy ashes. Another place in Parashara Puranam, Parashara Maharshi says, without applying the ashes on the body and the forehead, if one chants the Veda mantras, one will never get the palan. One will never get the fruit. Basmadaranam alone is Vedoktam. Basmadarana sampanno mamabhuto bhavishyati. Just by wearing the basma, that devotee gets dear to me in course of time. Mahadeva says, so Yajusham, Upamani Maharshi says, Yajusham Shatarudriyam, among all the Yajur mantras, you are Shatarudriyam. Sanat Kumaro Yoganam, among all the yogis, you are Sanat Kumara, O dear Mahadeva, and among all the Sankhya, Sankhyanam Kapilo Yasi. Sankhya Yogam was given by Kapila Maharshi. So among all the Sankhyas, you are Kapila. Among the Maruts, you are Indra. Among the Pitras, you are Devavrata. Devarata, Devarata is Bhishma. Among all the regions, you are the ultimate abode, Brahmalokam. So now we have to understand this Brahmalokam, guys. Brahma, it doesn't say Brahmalokam. Brahma means the supreme absolute truth. So the lokam of that supreme absolute truth, that is Shivalokam. It doesn't say Brahma. So Brahma, Brahma, both are different. Brahma means Chaturmukha Brahma. Brahma means absolute truth. Atato Brahma Jignyasa. Let there be questions about the supreme absolute truth. So here Upamanyu Maharshi talks about Shivalokam, that is the Parakailasha, Mahakailasha, which is the highest world. Lokanam Gatinam Moksha Uchyate. And amongst all the creatures, amongst all the end of all the creatures, because the end goal of all the creatures in this universe is actually moksha. I want emancipation. You are that emancipation personified. And then another thing is like Himavadgiri, Shailanam Himavan Giraha. He says among all the mountains, you are Himavat. Himavadgiri Kanyakaha. 25th verse of the Shiva Sankalpa Suktam says, he is eternally with the daughter of the mountains. And then Dikshito Vipranam Dikshito Dvijaha. So here one point is made by Upamanyu Maharshi. Diksha is very important. The person who

ாய நம வந்தியாய நம சங்கராய நம பரமேஸ்வராய நம கங்காதராய நம சூலதராய நம பரார்த்தைக பிரயோஜகாய நம சர்வஜ்ஞாய நம சர்வதேவாதயே நம

ஆய நமஹ, கபாலினே நமஹ, நீலலோஹிதாய நமஹ, தியானாஹாராய நமஹ, அபரிச்சேத்யாய நமஹ, கௌரி பர்த்ரே நமஹ, கணேஸ்வராய நமஹ, அஷ்டமூர்த்தயே நமஹ, விஸ்வமூர்த்தயே நமஹ, த்ரிவர்க்காய நமஹ, ஸ்வர்க்கசாதனாய நமஹ, ஞானகம்யாய நமஹ, திருடப்ரஜ்ஞாய நமஹ, தேவதேவாய நமஹ, த்ரிலோசனாய நமஹ, வாமதேவாய நமஹ, மகாதேவாய நமஹ, படவே நமஹ, பரிவ்ருடாய நமஹ, த்ருடாய நமஹ, விஸ்வரூபாய நமஹ, விரூபாக்ஷாய நமஹ, வாகீஷாய நமஹ, ஸ்ருதிமந்த்ரகாய நமஹ, சர்வப்ரணவசம்வாதினே நமஹ, வ்ருஷாங்காய நமஹ, வ்ருஷவாஹனாய நமஹ, ஈஷாய நமஹ, பினாகினே நமஹ, கட்வாங்கினே நமஹ, சித்ரவேஷாய நமஹ, சிரந்தனாய நமஹ, மனோமயாய நமஹ, மகாயோகினே நமஹ, ஸ்திராய நமஹ, ப்ரஹ்மாண்டதுர்ஜடினே நமஹ, காலகாலாய நமஹ, கிருத்திவாசசே நமஹ, சுபகாய நமஹ, பிரணவாத்மகாய நமஹ, நாகசூடாய நமஹ, சுசக்ஷுஷ்யாய நமஹ, துர்வாசசே நமஹ, புரஷாசனாய நமஹ, த்ருகாயுதாய நமஹ, ஸ்கந்தகுரவே நமஹ, பரமேஷ்டினே நமஹ, பராயணாய நமஹ, அநாதிமத்யநிதனாய நமஹ, கிரீஷாய நமஹ, கிரிஜாதவாய நமஹ, குபேரபந்தவே நமஹ, ஸ்ரீகண்டாய நமஹ, லோகவந்தியோத்தமாய நமஹ, மிருதவே நமஹ, சாமான்யாய நமஹ, தேவகாய நமஹ.

ராதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, ப்ரியபக்தாய நமஹ, ப்ரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹோ

ஆதிராய நமஹ, ரிஷவாகனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராச

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய

நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சுவீராய நமஹ, ருச்சிராங்கதினே நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, வசிஷ்டாய நமஹ.

ஜீவாதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய பவ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6. Thank you.

0: ಸರಿ ಏಕವಿಂಶೇನೃಚಂದತ್ತೆ ಸಪ್ತದಶೇಣ ಪ್ರಚಾರಿತೆ ತಸ್ಮಾತ್ ಸಪ್ತದಶಸ್ತೋಮೋನಿರಸ್ಯ
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Ageshwaran Nambodiri.
2: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Mahadeva Vidhana Ashtakasya ಅಧಿಕರಣಂ ವಾಚ್ಯಂ ಪರಂ ಬ್ರಹ್ಮ.
3: ಅಧಿಕರಣಂ ಇತ್ಯಸ್ಯ ವಾಚ್ಯಂ ಅಧಿಕರಣ ನಾಮ ಆದೇಯ ಅಧಿಕರಣ ಭಾವಃ ನಾಸ್ತಿ. ವಾಚ್ಯಂ ಇತ್ಯರ್ಥ ಪರಂ ಬ್ರಹ್ಮ.
2: ಅಸ್ಯ ಸಕಲ ಶಬ್ದ ವಾಚ್ಯತ್ವೇಪಿ ಪರಭಾವ ಬೋಧಕತ್ವೇನ ಮುಖ್ಯತಯಾ ಭವಾದಿ ಶಬ್ದಾಭಿಧೇಯತ್ವೇನ ನ ಅನ್ಯ ಶಬ್ದಾಭಿಧೇಯತ್ವ ಅಭಿಧೇಯತ್ವ ಭಂಗ ಪ್ರಸಂಗ ಅಭಾವ ಅಭಾವ ಪ್ರಸಂಗ.
3: ಅರ್ಥಂ ಪುರಿಯದ?
2: ಅಸ್ಯ ಸಕಲ ಶಬ್ದ ವಾಚ್ಯತ್ವೇಪಿ
3: ಅಸ್ಯ ಪರಮಾತ್ಮನ ಸಕಲ ಶಬ್ದವಾಚ್ಯತ್ವ ಸಿದ್ಧಾಂತೆ ಅಂಗೀಕೃತಂ ವರ್ತದೆ. ಸಕಲ ಶಬ್ದವಾಚ್ಯತ್ವ ತರ್ಹಿ ಅಷ್ಟೌ ನಾಮಾನಿ ವಿಶಿಷ್ಯ ಕಿಮರ್ ಸಂಗೃಹೀತಾನಿ. ಅಷ್ಟ ಶಬ್ದವಾಚ್ಯತ್ವ ಯದಿ ಉಚ್ಯತೆ ತರ್ಹಿ ಅಷ್ಟಭಿರೇವ ಶಬ್ದೈಃ ಸಹ ವಾಚ್ಯಃ ಇತಿ ಖಲು ಸ್ಯಾತ್ ಇತ್ಯುಕ್ತೆ ಅಪ್ರಿ ಉದ್ದೇಶವಿಲ್ಲ. ಪರಭಾವ ಬೋಧಕತ್ವೇನ ಮುಖ್ಯತಯಾ ಪರಭಾವ ಬೋಧಕತ್ವೇನ ಮುಖ್ಯತೆಯ ಅಷ್ಟೌ ನಾಮಾನಿ ಗೃಹ್ಯಂತೆ. ಪರಭಾವನ ಎನ್ನ ವ್ಯಾಖ್ಯಾನ ಮಾಡ್ರ ಇವರ್ ವಿಶಿಷ್ಯ ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವ ತದುಪದ ಉಪಪಾದಕ ಗುಣಬೋಧಕತ್ವೇನೇತ್ಯರ್ಥ. ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವ ಉಪಪಾದಕ ಏ ಗುಣ ಎಂದ ಗುಣಂ ಇರಂದಾಲ್ ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವ ಸಿದ್ಧಿಕ್ಕುಮೋ ಅಂದ ಗುಣಗಳೇ வெச்சுண்டு அந்த ಗುಣಗಳೇ ಪ್ರವೃತ್ತಿ ನಿಮಿತ್ತமா வெச்சுண்டு எந்த ಶಬ್ದங்கள் ಇರ್ಕೋ ಅಂದ ಶಬ್ದಗಳೇ ಹಿಂಗೆ ಸಂಗ್ರಹ ಪಣ್ಣಿ ವಚ್ಚಿರ್ಕಾರ. ಅಯ್ಯೋ ಅನ್ಯಪಿ ಯತ್ಕಿಂಚ ಗುಣವಾಚಕ ಭವಂತಿ ಪರಂತು ವಿಶಿಷ್ಯ ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವ ಮುಖ್ಯಂ. ಅದ ಲಕ್ಷಣತ್ಲ ಸೇರ್ಂದಿರ್ಕ ಇಲ್ಲಯಾ ಅಂದ ಅಂದ ಲಕ್ಷಣತ್ಲ ಲಕ್ಷಣಂ ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವ ಅಂದ ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವತ್ತೇ ನಿರೂಪಿಕ ಕೂಡಿಯ ಜನ್ಮಾದಿ ಕಾರಣತ್ವ ಎದನಾಲ ಸಮರ್ಥನ ಪಣ್ಣಮೋ ಅಂದ ಗುಣಗಳೇ ಸೊಲ್ಲಕೂಡಿಯ ಪೇರುಗಳು ಮುಖ್ಯಮಾ ವಚ್ಚಿರ್ಕ.
2: ಸದಾಚ್ಯಂ
3: ಕ್ರಮೇಣ ವ್ಯಾಖ್ಯಾನ ಕರೋತಿ ಭವಃ ಇತ್ಯಸ್ಯ ಕೋರ್ಥ ಭವತಿ ಇತಿ ಭವಃ
2: ಸರ್ವತ್ರ ಸದಾ ಭವತಿ
3: ಸರ್ವದಾ ಭವತಿ ಸರ್ವದಾ ಭವತಿ ಇತ್ಯರ್ಥ.
2: ಭೂಧಾತೋಃ ಸತ್ತಾರ್ಥತ್ವಾತ್
3: ಭೂಧಾತೋಃ ಸತ್ತಾರ್ಥತ್ವಾತ್ ಭೂಸತ್ತಾಯ
2: ಸರ್ವತ್ರ ಅನುವರ್ತಮಾನಂ ಸದ್ರೂಪಂ ಬ್ರಹ್ಮ ಇತಿ
3: ವಿಜ್ಞಾಯತೆ. ಸರ್ವತ್ರ ಅನುವರ್ತಮಾನಂ ಸದ್ರೂಪಂ ಬ್ರಹ್ಮ ವಿಜ್ಞಾಯತೆ. ಸದ್ರೂಪಂ ಸತ್ತಾರೂಪಂ ಬ್ರಹ್ಮ ವಿಜ್ಞಾಯತೆ ಅದು ಅದರೊಳಗೆ ಸ್ವರೂಪಂ.
4: ಅಚೇತನೇಪಿ ವಸ್ತುನಿ ಸದ್ರೂಪಂ
3: ಸ್ವಭಾವ ದೃಶ್ಯತೆ
4: ಇತಿ
3: ತದ ಅಪೇಕ್ಷತೆ ಕಥಮಿತಿ ವದತಿ ಅಗ್ರೇ. ಪಶ್ಯಂತು ಬ್ರಹ್ಮ ಸಕಲಸ್ಯ ಪ್ರಪಂಚಸ್ಯ ಉಪಾದಾನಂ ಇತಿ ಯದಾ ಉಚ್ಯತೆ உடனே ஒரு கேள்வி வரும், என்ன தெரியுமா? இப்ப மிருத்து கடசிய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம். அதுக்கு என்ன தெளிவு இத்தியுக்தே மிருத் கடஹா இது பிரதீதிர் திருஷ்யதே கலு தத்ர சாமானாதிகரணியன சப்த பிரயோகோ பவதி மிருத் கடஹா சுவர்ணம் குண்டலம் ஏவஞ்ச உபாதான திரவியம் உபாதான திரவிய வாசக சப்தேன உபாதேய திரவிய வாசக சப்தஸ்ய சாமானாதிகரணியன பிரயோகா ಲೋಕೆ ದೃಶ್ಯತೆ ಸರ್ವತ್ರ ಸುವರ್ಣಂ ಕುಂಡಲಂ ಮೃತ ಘಟಃ ಇತ್ಯಂ ಯದ್ಯದ್ ಮೃಣ್ಮಯಂ ಸರ್ವತ್ರ ಮೃತ ಮೃತ ಮೃತ ಪ್ರಯೋಗ ಕರ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ಯದ್ಯದ್ ಸುವರ್ಣಮಯಂ ತತ್ರ ಸುವರ್ಣಂ ಸುವರ್ಣಂ ಇತಿ ಪ್ರಯೋಗ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ತದ್ವತ್ ಬ್ರಹ್ಮೈವ ಯದಿ ಜಗತಃ ಉಪಾದಾನಂ ಸ್ಯಾತ್ ಲೋಕಸ್ಯ ಪ್ರಪಂಚೇ ಸರ್ವ ವಿದ್ಯಮಾನಸ್ಯ ಸರ್ವಸ್ಯ ಉಪಾದಾನಂ ಸ್ಯಾತ್ ತರ್ಹಿ ಬ್ರಹ್ಮ ಘಟಃ ಇತಿ ಪ್ರಯೋಗಃ ಪ್ರತೀತಿಃ ವಾ ಅಪೇಕ್ಷತೆ. ಕುತ್ರಾಪಿ ಬ್ರಹ್ಮ ಸಾಮಾನ್ಯಾಧಿಕರಣೇನ ಪ್ರತೀತಿ ಅಸ್ತಿ ವಾ ಇದಂ ಬ್ರಹ್ಮ ಇದಂ ಬ್ರಹ್ಮ ಇತಿ ಪ್ರತೀತಿ ನಾಸ್ತಿ ತಥಾ ನಾಸ್ತಿ ಖಲು. ತರ್ಹಿ ಕಥಂ ಬ್ರಹ್ಮಣಃ ಉಪಾದಾನತ್ವಂ ಅದಕ್ಕೆ ಏದಾದರು ತೆಳಿವು ಕೊಡುಕ ಮುಡಿಯುಮಾ ಕೇಟಾ ಅದಕ್ಕೆ ತೆಳಿವು ಇರುಕ. ಬ್ರಹ್ಮಣಃ ಬ್ರಹ್ಮ ಉಪಾದಾನತ್ವಂ ಕೇನ ರೂಪೇಣ ಇತ್ಯುಕ್ತೆ ಸತ್ವೇನ ರೂಪೇಣ. ಸತ್ವಂ ಬ್ರಹ್ಮಣಃ ಸ್ವರೂಪಂ ಸ್ವರೂಪೇ ಅಂತರ್ಗತಂ ಸಚ್ಚಿದಾನಂದಂ ಲಕ್ಷಣತಲ್ ಇರುಕ ಇಲ್ಲಯಾ ಚಿತ್ತುಂ ಇರುಕ. ಆನಾ ಚಿತ್ತುಂ ಇಂದ ವೆಳಿ ಜಡ ವಸ್ತುನಿಂದ ಪ್ರತೀಯತೆ ಸತ್ವಂ ಪ್ರತೀಯತೆ ಖಲು. ತತ್ರ ಉಪಾದಾನೇ ಉಪಾದಾನ ಪದಾರ್ಥೇ ವಿದ್ಯಮಾನಂ ಸರ್ವಮಪಿ ರೂಪಂ ಉಪಾದೇಯೇ ಪ್ರತೀಯತೆ ಅಪೇಕ್ಷಾ ನಾಸ್ತಿ. ಏದೋ ಒಂದು ರೂಪಂ ತಿಳಿಯಿರ್ತಾ ಇರ್ತಾ ಬೋದು इदानीं मृदि अनेके धर्माः भवन्ति तत्सर्वम् आदाय प्रतिदृग्नास्ति नास्ति ज्ञायते खलु किं मृदि घटे अप्रतीयमानः कोऽपि धर्मः उच्यताम् पिण्डरूपेण आसीत् पिण्डो घटः इति प्रतिदृग्नास्ति यतो तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतिदृग्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादानतावच्छेदकं नास्ति तावदेव येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तत् पूर्वमग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्येषु सर्वेषु अनुगततया प्रतितिरपेक्षते मृत् घटः मृत् शरावः मृत् पात्रं मृत् अपि वर्णम् अन्धमादि सन् घटः सन् पटः सन् वृक्षः सन् சர்வத்திர சன் இது எங்க சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் சொல்லலாம் எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம் சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்துன்னு தெரியறது சத்வஸ்து ஏகம் தெரியறது ஏகமா தெரியறது ஏகம் கிமபி வஸ்து சர்வத்ர அனுகதம் அனுகதமா இருக்கு நையாயிகானாமபி ஜாதி சித்தம் இதமே குலு பிரமாணம் ஜாதி இது ஏக பதார்த்த கிமத்தம் கிமத்தம் கல்பிதே அனுகத பிரதீத்யா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே கடம் வியத்தயஸ்து பின்னா பரந்து சர்வத்ர அயங்கடா அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி கடம் வியத்தயஸ்து பின்னா கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி தாம் பிரதீதிம் நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே அது வியக்தி இல்ல தரி அன்ய கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே தேனைவ நியாயேனா அந்த நியாயம் சமானம் தேனைவ நியாயேனா சர்வத்ர சத் சத் சத் இது பிரதீதி அஸ்தி அது சத்தா ஜாதி சொல்லக்கூடாது நைய்யாயிகஸ்ய சத்தா ஜாதி த்ரிஷ்வேவதேனா அங்கீகரியதே இது சர்வத்ர அனுபூயதே தரி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி பரமாத்மனம் பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இது நமக்கு ஏம ருதி சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீக்ரியதே அங்கீ கர்த்தவ்யமே போதி
4: பாதானதாவச்சேதக தர்மா சர்வே தத்ர சர்வே தர்மா தத்ர அபேக்ஷதே இது நாஸ்தி
3: ஏத ஏன ரூப தத் ஏன ரூபேண பிரதியதே தேன ரூபேண உபாதானம் தரி சத்வேன ரூபேண பரமாத் பிரம்ம உபாதானம் பரியாப்தம் ததேவ ததர்த்தமேவ இதம் வியாக்யாயதே சர்வத்ர அனுவர்த்தமானம் இது ஏகம் விசேஷணம் தத்தம் சத்ரூபம் பிரம்மா இது விஞ்ஞாயதே
2: ததா ஹி ஸ்ருதிஹி சதேவ சௌம்யே
3: சௌம்யேதம் அக்ரஹாசீ ஹே சௌம்ய சௌம்யா இது சம்போதனம் சௌம்ய உத்தாலகஹ ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சௌம்ய இதம் இதானி திருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே அக்ரே இத்யுக்தி சிருஷ்டேஹ பூர்வம் சதேவ ஆசீ சத்ரூபமாக ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது ஏகமேவ அத்விதீயம்
2: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா
3: அங்கே சத்யம் இருக்கு
2: சத்யாத்ம பிராணாராமம் ஆனந்தம் சன்மஹா
3: இத்யாதி சத் சத் எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ருதிகள் போட்டிருக்கா
2: சன்மஹா இத்யாதி சங்கடஹ சன்பதஹ இதி சர்வ வஸ்துஷு அனுவிருத்யா சத்ரூபஸ்ய பிரம்மணஹ சர்வோபாதானத்வம் சித்யதி
3: வியாக்யாதம்
2: மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி மிருதுபாதானமிஷ்யதே
3: மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகமிஷ்யதே
4: உபரக்தம் இஷ்டே பரிணாமம்
3: உபரக்தம் நம்ம தேன சம்பந்தம் இது
2: யுத்தம்
3: மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத்கடஹ இது பிரதீதி மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம் மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதான காரணம்னு சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகமிஷ்யதே ததஹா சத்ரூபம் பிரம்ம பவசப்த வாக்கியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த சத்ரு சத் சப்தசி வியாக்கியானம் ஜாதம் భవశబ్దస్య భవశబ్దస్య వ్యాఖ్యానం జాతం.
4: తత్ర జన్మస్థితి లే కారణత్వం అత్ర కథం భవశం సర్వత్ర సతా
3: తథా న జగత్ ఉపాదానత్వం నిరూపయితుం తస్య ఉపయోగః వర్ణితః ఖలు ఇదానీం
4: భవశం
3: సత్తారూపత్వం తస్య అపేక్షతే. సత్తారూపత్వం విద్యతే చేదేవ జగదుపాదానత్వం తస్య నిరూపయితుం శక్యతే. సత్తారూపత్వం తరి సత్వేన రూపేణ బ్రహ్మణః ప్రతిపాదకః శబ్దః భవతి భవశబ్దః భూధాతోః సత్తార్థకత్వాత్. అతః భవశబ్దస్తు పరమాత్మనః జగదుపాదానత్వ ప్రయోజక రూప ప్రతిపాదకో భవతి. జగదుపాదానత్వ ప్రయోజక రూప ప్రతిపాదకో భవతి. ఉచ్యతే
4: తస్మాదుపసంహర్త్రే మహాగ్రసాయ నమః.
3: మహాగ్రాసాయ
4: నమః. మహాగ్రాసాయ నమః.
3: మహాన్ గ్రాసః యస్య సః. గ్రాసః నన
4: గ్రహ
3: గృహ్యతే గ్రస్యతే ఇది గ్రాసః. సాధారణమా గ్రాసం సున్నాల్ ఇది ముడుంగ్రదు இல்லையா சாப்பிடக்கூடியது
4: உருண்ட
3: அது இருக்கு சாதாரணமா சாப்பிடும் பொழுது எதற்கு இல்லையா ஏன் கிருத்வாக்கள் புரிச்சதே அதுக்கு கிராசம்னு பேர். பரமாத்மா மகாகிராசா இதுக்கு சமக்ரம் தஸ்ய கிராசா ఇది వై నమః. అస్తు
4: యస్య బ్రహ్మచ క్షత్రం చ ఉభే భవతః ఓదన ఓదనః.
3: యస్య బ్రహ్మచ క్షత్రం చ ఉభే భవత ఓదనః మృత్యుర్ యస్యోస ఉపసేచనం కైత్థా వేద యత్ర సః ఇది కఠోపనిషద్ వాక్యం. యస్య బ్రహ్మణః బ్రహ్మ బ్రాహ్మణ క్షత్రియాదికం సర్వం ఓదనః భవతి మృత్యుః ఉపసేచనం భవతి.
4: గ్రాసః
3: సర్వ సంహర్త ఇతి తాత్పర్యేణ శృతి ఏం కల్పనయ సాహిత్య శ్లోకవద అస్తి. సమగ్రం జగత్ ఓదన మృత్యు ఉపసేచనం ఓదనతే ఓదనం భక్షణం పండ్రదుకు దాని ఉపసేచనం అవలేహం మాదిరి ఇరుకు లియా దా ఉపసేచనం అదా మృత్యువి ఉపసేచనమా వచ్చింది సమగ్ర ప్రపంచత్తేయం సాపడకూడియవర్ అర్థం పరమాత్మ వివరణం పండ్రదు
4: ఇత్యాదిభిః సర్వసంహర్తృ బ్రహ్మ
3: శ్రూయతే.
4: నిరుపాధిక పరమైశ్వర్య విశిష్టత్వాత్ ఈశాన శబ్దవాచ్యం బ్రహ్మ.
3: నిరుపాధిక పరమైశ్వర్య విశిష్టత్వ నిరుపాధికమాన పరమైశ్వర్యం పరమం ఐశ్వర్యం స్థాపితమస్తి సహ కోలాహలం కరోతి. నిరుపాధిక పరమైశ్వర్య విశిష్టత్వాత్ ఈశాన శబ్దవాచ్యం బ్రహ్మ. ఈశాన శబ్దేనాపి బ్రహ్మ ఈశాన నిరుపాధిక ఐశ్వర్యం నిరుపాధికం సాపేక్షం నాస్తి. అస్మాకం ఐశ్వర్యం తు సాపేక్షం భవతి. అస్మదపేక్ష అన్యస్య ఐశ్వర్యం తదపేక్ష అన్యస్య ఇది సాపేక్షం ఐశ్వర్యం. పరమాత్మన తు నిరపేక్ష నిరుపాధికం ఐశ్వర్యం.
4: య ఇమాన్ లోకా నీషత ఈశినీభిః ఇది శ్రవణ
3: ఈశనీభిః ఈశినీభిః నిర్గాల అత్ర ఈశనీభిః నిర్గ ఇది ఇదెల్లాం అంగ ఇరుక అంత అథర్వ శీర్షకం ఇరుక
4: పూర్వం ఏమేమ అస్తి అంత
3: అది అంత ఉపనిషత్తు పాకణ అది నిறைய

0: ईशितव्यः पशु
1: तथा हि श्रूयते येषाम् ईशे पशुपतिः पशूनां चतुष्पदाम् उपचद्विपदाम् इत्यादि.
0: चतुष्पदाम् द्विपदाम्. द्विपदः के? चतुष्पदः के? மிருகா மிருகம் சொல்லக்கூடாது. மிருகம் சொன்னா சம்ஸ்கிருதத்துல மான் மான் அர்த்தம். பசு இது வக்தவியம். பசு இத்தேவ சர்வேஷாம் ஜந்தூனாம் கிரகணாய பசு இத்தேவ வக்தவியம். மிருகம் சொன்னா ஹரிணா இத்தர்த்தம். மான்
1: பாஷ சம்பந்தேன பசுத்வ வியவஹாராத் பசு கிரகணாத் பசு பாஷ
0: த்வய சர்வே ஜீவாஹ அத்ர கிராஹ்ய பசு சப்தேன கிராஹ்ய சர்வேஷாம் தத்விபதாம் சதுஷ்பதாம் சர்வேஷாம் பிராணினாம் பசு சப்தேன கிரகணம் கர்த்தவ்யம்.
2: ஏஷாம் பசுனாம் ஈஷா பசுபதி.
0: தத் பசு சப்தஹ இதைஹி லிகிதஹ அத்ர பசு சப்தோபி ஜீவேஷு சக்த்யா பிரயுஜ்யதே இதி நாம் பிரமிதவ்யம். கௌண்யா பிரயுஜ்யதே பசு சப்தஹ. பசு இத்யுக்தே ஜீவஹ இதி வாச்யார்த்தஹ நாஸ்தி. பசு இத்யுக்தே ஏவம் சதுஷ்பதாமேவ பசு இதி வாசக சப்தஹ. பரந்து அத்ர சாஸ்திரே ஜீவ சாமான்ய பரதயா பசு சப்தஹ பிரயுஜ்யதே. சது கௌண்யா பிரயுஜ்யதே இதி பசு பசுரிவ பசு இது அதீன அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
2: பந்தன்
1: இது
0: அபிப்பிராயண கௌண்யா பிரயுஜ்யதே பசு தஸ்ய பந்தனம் எத்யத் வர்த்தது சர்வம் பாஷ சப்தேன உச்யதே.
1: அனேன சிதசின் நியாமகம் பிரம்மா இதி விஞ்ஞாயதே.
0: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அசிதம் அசிதாம் ச நியாமகம் பிரம்மா இதி லப்யதே.
1: சம்சார ருக்த்ராவகத்வாத் ருத்ர சப்த வாச்யம் பிரம்மா.
0: அக்ரே ருத்ர சப்த சம்சார ருக் ருஜம் திராவயதி இதி ருத்ர ருஜம் திராவயதி இதி ருஜ சம்சார ரோக சம்சாரான் மோக்ஷம் ததாதி இத்யர்த்தே.
1: தரதி சோகம் ஆத்மவித்
0: அபிபவம் இந்த மாதிரி வார்த்தை கேள்விப்படலையா அபிபூதம் தீயம் ஸ்வரூபம் நதிருஷ்யதே அந்நதீயேன ஸ்வரூபேண தரி தேன இதம் அபிபூதம் இத்யுச்யதே. மறஞ்சு போறது அத்ர இதம் பதம் சுவர்ணம் தைஜசம் இத்யுச்யதே கலு தஸ்ய ரூபம் பார்த்திவேன ரூபேண அபிபூதம் தீபிகாயாம் பிரயோகோ பவதி. அது என்ன அர்த்தம்? மறஞ்சு போயிருக்கு. பார்த்திவேன ரூபேண அபிபூதம் பவதி சுவர்ணஸ்ய. அது சுவர்ணம் தைஜசம் தான் பாஸ்வர சுக்லமா இருக்கணும் இல்லையா? அது பீத ரூபமா தெரியுது. பூர்வபட்சி வதி தாஸ்தி பார்த்திவம் பீதரூபம் வர்த்ததே. பார்த்திவேன பீதரூபேண சுவர்ணஸ்ய தைஜசம் ரூபம் தத்ர அபிபூதம். அத்தத்ர அபிபூதம் நமக்கு ஒருத்த அது தெரியறதில்லைன்னு அர்த்தம். இதனால அது தெரியறதில்லைன்னு
2: அர்த்தம்.
0: அஸ்து அர்த்தம் ஆகுது கலு. பரதேஜோபி அனபிபவனீயம் மறக்க முடியாம இருக்கிற மறக்க முடியாத தேஜஸ் தேஜா அப்பேற்பட்டு தேஜஸ் இருக்கிறதுனால உக்ரஷப்த வாச்சியத்துவம்
1: பிரம்மணா.
0: வித்யதோ பாந்தி குதோயம் தமேவ பாந்தம் அனுபாதி தஸ்ய பாஷா
2: சர்வமிதம் விபாதி.
0: அதனாலேயே தெரிஞ்சிருக்கு.
2: தஸ்ய பாஷா இத்யுக்தே தேன அபிபூதம்
0: வர்த்தது. தேன இதம் சர்வம் அபிபூதம் வச்சதே இதம் தஸ்ய அபிபாவகம் பவதி இத்யுச்யதே. தாவது
1: சத்பிரகாஷா பரப்பிரகாஷகா நியாமகதயா நிகில சேதன பயஹேதுதயா பீமசப்தா.
0: இது பரமாத்மனஹ தேஜசா இதம் சர்வம் அபிபூதம் ஸ்யாத். இது இதுவே தெரிஞ்சுக்கவே முடியாது. உலகமே பிரகாசிக்காது. பரந்து தஸ்ய பாஷா சர்வம் இதம் விபாதி அதஹ இதம் தஸ்ய அபிபாவகம் ந பவதி இத்யேவ. தாவதேவ விவக்ஷிதம்.
1: நியாமகதயா நிகில சேதன பயஹேதுதயா பீமசப்தா பிதேயம்.
0: நிகில சேதன பயஹேதுதயா பயம் இல்லாம பிரவர்த்திக்காது இல்லையா? भीषास्मादातः भवते।

0: பீஷோதேதி சூரியஹா. அதனால எத்தன பந்தனத்துல இருக்கிற வரைக்கும் பயம்தான், இல்லைன்னா பிரவர்த்திக்காது. ஏதோ ஒரு பயம் இருக்கணும். நியாமகத்துவனா நியாமகசி விஷய பயம் பவதி. அதான் நிகில சேதன பயஹேதுதயா பீமசப்தாபிதேயம் பிரம்மாத பீமா பயஹேதுத்வ பீமா இது உச்சதே. மகத்துவம் இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. மகத்துவேன ரமதே இது மகாதேவானந்தே சுவானுபவானந்தே ரமதே சர்வதா ரமதே. ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுறது கஷ்டம். ஸ்வசீவ ஸ்வரூபே யஹ ரமதே ஸ்வசீவ அன்யன் அபேக்ஷதே கலு மகத்வேன திவ்யமானதயா மகாதேவா இத்யுச்யதே சிவஹ இதி
1: ததா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்யதே மகாதேவஹ.
0: கஸ்மாத் உச்யதே மகாதேவஹ
1: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்யதே மகாதேவஹ.
0: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதியே சொல்றது. கஸ்மாத் உச்யதே மகாதேவஹ யத் சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்யதே மகாதேவஹ இதி அஸ்து.
2: அதர்வ சிரஹ மகாதேவஹ இதி அத்ரபி காரணத்வம் விவக்ஷிதம்.
0: சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி ஜகத் ஸ்ருஷ்டி ஜகத் சம்ஹாரம் ஜகத் பரிபாலனம் ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே.
1: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிகில மங்களாதாரதயா சிவ தத்துவம் யதவகம்யதே தத்உக்த ஸ்வபாவதயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி.
0: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய. எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ சம்சார தோஷங்கள் வர்றது இல்லையோ நாஸ்தி. அதனால நிகில மங்கள ஆதாரதையா நிகில சர்வேஷாம் மங்களானாம் ஆதாரபூதம் பவதி. அதஹ சிவ சிவஹா இதி சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா சிவ தத்துவம் யத் வர்த்ததே இப்போ சொன்ன உக்த ஸ்வபாவதயா உக்த ஸ்வபாவஹ சொன்ன சப்தைஹி உச்சமானைஹி ஸ்வபாவைஹி யுக்ததயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா இது சந்தேகோ நகர்த்தவ்யம். பவத்யேவா இது தரிசயிதமேவ ஸ்ருதிஷு ஏதாதுஷா சப்தாஹ தத்பரதயா பிரயுஜ்யந்தே
2: தஸ்மாத் லக்ஷணமபி
0: உபபத்யதே இதி அர்த்தம். தத்ர
1: தத்ர தாதுஷ மஹிமனி ஜகத் உபய காரணத்வ சம்பவாத் ததேவ
0: ஜகத் உதய காரணத்வம் இல்லையா
2: உபய காரணம்
0: உபய சத்தியம் உபய காரணத்துவம் உபயவிதம் காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் உபாதான காரணத்துவம் ச சம்பவதி
1: சம்பவாத் தத் ஏதாதிருஷ மஹத்வாத் பிரம்ம இத்யுச்யதே.
0: மஹத்வாத் பிரம்ம இத்யுச்யதே ப்ரஹி வ்ருத்தௌ இதி தாது நிரதிஷய ப்ரஹத்வவத் இத்யர்த்தஹ மனித் ப்ரத்யய ப்ரஹி வ்ருத்தௌ ப்ரஹ்மதி ப்ரஹ்மணம் இத்யுச்யதே கலு பெருசா வருது உபப்ரஹ்மணம் பெருசா வருது அர்த்தம். இதம் தத்ர உபபதம் கிமபி நாஸ்தி தரி நிரதிஷயம் ப்ரஹத்வம் தஸ்ய ஞாயதே. அப்பேற்பட்டது பிரம்ம சப்தத்தினாலையும் அப்படிதான் தெரியும்.
1: ததேவ சிவசப்த வாச்சியம் ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சித்தம்.
0: ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சிவசப்த வாச்சியம் பவதி மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால சிவசப்தஸ்ய வாச்சியார்த்தம் பவதி.
1: அத்த ஆனந்தாதீனாம் விகல்பாதி விசிந்தா நிரர்த்திகா.
0: ஆனந்தாதீனாம் விகல்போ வா சமுச்சயோ வா இத்தியாதி சிந்தாயாக இதானிம் அவகாசோ நாஸ்தி. யதா ஏவம் சிந்தியதே உச்யதே ஏகமேவ ப்ரஹ்ம அநேகைஹி குணைஹி விசிஷ்டதயா ஸ்ருத்யா உபதிஷ்யதே.
2: ஆனந்தமித்யே சக்திஹி இத்யேவ
0: அஸ்து யக்கிஞ்சித் போது அநேகைஹி குணைஹி ஜகத்காரணத்வ ஜகத் பரிபாலகத்வ ஜகத் சம்ஹர்த்ருத்வாதி ஆதி உபபாதகைஹி பஞ்சகிருத்யம் பஞ்சகிருத்ய உபபாதகாஹ பஞ்சகிருத்யானி பரமாத்மனஹ உபபாதயிதும் ஏ குணாஹ அபேக்ஷந்தே தேஷாம் குணானாம் வாசகாஹ சப்தாஹ தத்ர தத்ர தத்ர ஸ்ருத்யா உச்சந்தே. அது பார்த்துட்டு அது வேற பிரம்மமா இது வேற பிரம்மமானு பிரமிக்க கூடாது. அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஒரே பிரம்மத்தை ஏகமேவ அத்விதீயம் அஸ்ய அது உபபாதக குணைஹி தத்ர தத்ர கீர்த்தனம் பவதி இத்தேவ அவகந்தவ்யம் ஸ்பஷ்டம்.
1: मायां तु प्रकृतिं विद्यात् इति मायायाः प्रकृतित्वम् ईश्वरात्मिकायाः
0: एव
1: मायिनं तु महेश्वरम् इति वाक्यशेषात्
0: मायायाः प्रकृतित्वम् उच्यते श्रुत्या पूर्वपक्षिणा पृष्टं स्मर्यते वा मायायाः खलु उपादानत्वम् उच्यते मायां तु प्रकृतिं विद्यात् इति तत्र उच्यते सत्यं मायायाः किं स्वतन्त्रायाः प्रकृतित्वं भवति वा ईश्वराधीनाया खलु वर्तते अन्यथा मायिनं तु महेश्वरम् तत्रैव किमर्थम् उक्तम् अतः स्वतन्त्रा काचन माया इति किञ्चिदस्ति जगत्कारणम् इति न चिन्तनीयम् सत्यं साङ्ख्यानां मतं न अत्र स्वीकर्तव्यं मायां तु प्रकृतिं विद्यादि मायायाः प्रकृतित्वम् ईश्वरात्मिकायाः एव ईश्वरात्मिकाया इत्युक्ते ईश्वरे तादात्म्येन स्थितायाः ईश्वरे तादात्म्येन स्थिता शक्तिः सा एव माया इत्युच्यते न तु स्वतन्त्रः कश्चित् पदार्थः अतः मायिनं तु महेश्वरम् इति वाक्यशेषः इति ज्ञायते
1: सूक्ष्मचिदचित् विशिष्टं ब्रह्मकारणम्
0: सूक्ष्मचिदचित् विशिष्टं ब्रह्मकारणम् स्थूलचिदचित् विशिष्टं तत् कार्यं भवति कार्यवं कारणम् उन्नता सूक्ष्मचिदचित् विशिष्टं स्थूलचिदचित् विशिष्टम् इदम् इदानीं यद् दृश्यते तत् स्थूलं चित् अचित् இப்ப பிரம்ம இருக்கா இல்லையா இருக்கு எப்படி ஸ்தூல சிதஜித் விசிஷ்டமா இருக்கு இதுக்கு காரணமான பிரம்ம எப்படி சூக்ம சிதஜித் விசிஷ்டம் இதுதான் விசிஷ்டாத்வைதம் அதுதான் சிவ விசிஷ்டாத்வைதம் சொல்றது விசிஷ்டாத்வைதம் மாறுதல் இருக்கு இல்லையா நீங்களும் விசிஷ்டாத்வைதிகள் தான் சிவ விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டம் சொன்ன விசிஷ்டாத்வைதம் சொன்ன அத்வைதம் இத்தியஸ்ய ஏகத்வம் இத்தியர்த்தம் ஏகம் ஏகம் இத்தியர்த்தம் அத்வைதம் கதம் ஏகம் இத்துக்கு விசிஷ்டம்
2: ஏகம்
0: விசிஷ்டஸ்ய ஏகத்வம் விவக்ஷிதம் விசிஷ்டஸ்ய இத்துக்கு விசிஷ்டம் இது சாகாங்க்ஷ பதம் கரு
1: கேன விசிஷ்டம்
0: கேன விசிஷ்டம் இது வக்தவ்யம் சிதாசித் விசிஷ்டம் சிதாசித் விசிஷ்டம் இத்யர்த்த தரி சிதாசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது ஏகதேசேன கிரஹீத்வா உச்சதே சத்யபாமா பாமா இதுவத் சிதாசித் விசிஷ்ட அத்வைதம் சிதாசித் விசிஷ்ட அத்வைதம் ஏவ விசிஷ்ட அத்வைதம் இது லாகவேன வயம் யவஹராம விசிஷ்ட அத்வைதம் இது அப்படி ஸ்தூலச்சிதச்சித் விசிஷ்டம் சூக்ஷ்மச்சிதச்சித் விசிஷ்டம் ரெண்டுமே சேர்த்து விசிஷ்டாத்வைதம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கும் தது இதம் சிவ விசிஷ்டாத்வைதம் சிவரூபம் பரமாத்மானம் ஸ்வீகிருத்திய விசிஷ்டாத்வைத ஏவ விசிஷ்டாத்வைத சித்தாந்தஹ ஏவ உச்யதே காரணீபூதம் காரியபூதஞ்ச காரணரூபேணாபி ஏகமேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே காரியரூபேணாபி ததேவ பரமாத்ம தத்துவம் வர்த்ததே தத் கதம் இது பிரச்சனை போதி கலு அது ரூபபேதம் பிரகல்பித்து ரூபபேதேன ததேவ காரணம் ரூபபேதேன ததேவ காரியம் பரமாத்மா காரியமா ஆமா இது கதம் விசிஷ்ட ரூபேண ஸ்வரூபேண ஸ்வரூபேண காரியம் நாஸ்தி ஸ்வரூபேண காரணம் அபி நா சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரணம் ஸ்தூல சிதஜித் விசிஷ்ட ரூபேண காரியம் ஸ்தூலம்னு தெரியக்கூடியது சூக்ஷ்மனா அது நம்ம சாட்சாத் அவகந்தும் அசக்கியம் சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டம் பிரம்ம காரணம் ஸ்தூல சிதஜித் விசிஷ்டம் தத் காரியம் பவதி அத ஜகத் ஜன்மாதி காரணம் பிரம்ம இது சித்தாந்த இது சித்தாந்த கிருத
1: காரணம் எதாஸ்தி ததா காரியம் அப்படி அஸ்தி
0: அஸ்து ததே அஸ்தி கதாச்சித் கேவல காரண மாத்திரேண திஷ்டதி பிரளய காலே ததா காரியம் நாஸ்தி
2: ஸ்தூல சூத்திரம் நாஸ்தி
0: நாஸ்தி कार्यरूपेण यदा वर्तते तदानीं कारणरूपेणापि वर्तते अत्र किञ्चित् व्याख्याने किञ्चित् लिखितमस्ति अन्ते तद् किमपि सूक्ष्मांशः अस्ति वा इति पश्यामि अस्ति चेत् श्वः वद आत्मवित् शोकं करोति इत्युच्यते आत्मशब्देन परमात्मा उच्यते परमात्मज्ञानिनः पुरुषस्य शोकतरणं भवति इत्युच्यते खलु तर्हि परमात्मज्ञानिनः शोकतरणं भवति चेत् तत्र அஸ்ய சோகதரணாய பரமாத்மஜானம் அபேட்சதே இது ஞாயிறது பரமாத்மஜானம் கதம் உபகரோதி இத்தே பரமாத்மா அனுகிரக துவாரா இது வக்தவ்யம் தரி அஸ்ய சோக நிவர்த்தியர்த்தம் பரமாத்மா அனுகிரக பரமாத்மா அனுகிரகோபி ஏகம் காரணம் இது ஏவம் ரீதியா லப்யதே சாட்சாத் லப்யதே பரமாத்மஜானஸ்ய சோக நிவர்த்தியம் பிரதி காரணத்துவம் உச்யதே அனுகிரக துவாரா இது ததா வக்தவ்யம் பவதி
3: சத்தாய லோகானாம் சித்தியே சச்சானந்த ரூபாய சிவாய பரமாத்மனே
4: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om Namah Shivaya.
7: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Shankara Sadashiva, presented by Ramila Manik. Thank you. ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓங்காய நமஹ வ்ருஷவாஹனாய நமஹ ஈஷாய நமஹ பினாகினே நமஹ கட்வாங்கினே நமஹ சித்ரவேஷாய நமஹ சிரந்தனாய நமஹ மனோமயாய நமஹ மஹாயோகினே நமஹ ஸ்திராய நமஹ ப்ரஹ்மாண்டதுர்ஜடினே நமஹ காலகாலாய நமஹ க்ருத்திவாசசே நமஹ சுபகாய நமஹ பிரணவாத்மகாய நமஹ நாகசூடாய நமஹ சுசக்ஷுஷ்யாய நமஹ துர்வாசசே நமஹ புரஷாசனாய நமஹ த்ருகாயுதாய நமஹ ஸ்கந்தகுரவே நமஹ பரமேஷ்டினே நமஹ பராயணாய நமஹ அநாதிமத்யநிதனாய நமஹ கிரீஷாய நமஹ கிரிஜாதவாய நமஹ குபேரபந்தவே நமஹ ஸ்ரீகண்டாய நமஹ லோகவந்தியோத்தமாய நமஹ மிருதவே நமஹ சாமான்யாய நமஹ.

ஜோதிராதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, ப்ரியபக்தாய நமஹ, ப்ரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹௌஷதயே நமஹ.

நமஹ, அனந்த திருஷ்டயே நமஹ, ஆனந்தாய நமஹ, தண்டாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, அவிவாத்யாய நமஹ, மகாகாயாய நமஹ.

இந்திராய நமஹ, விருஷவாகனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய நமஹ.

நமஹ. ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ. ராஜராஜ பிரியாய நமஹ. ராமாய நமஹ. ராஜசூடாமணயே நமஹ. பிரபவே நமஹ. வீரேஸ்வராய நமஹ. வீரபத்ராய நமஹ. வீராச

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்ணியஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ.

நமஹ ஜமதக்னயே நமஹ ஜலநிதயே நமஹ விபாகாய நமஹ விஸ்வகாரகாய நமஹ அதராய நமஹ அனுத்தராய நமஹ ஜ்ஞேயாய நமஹ ஜ்யேஷ்டாய நமஹ.

மகாதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

நமஹ சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ சப்தஜிஹ்வாய நமஹ சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ ஸ்னிக்தாய நமஹ பிரகிருதி தக்ஷிணாய நமஹ பூத பவ்ய பவ

ஆமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ.

சித்தி சாதனாய நமஹ, விவ்ருதாய நமஹ, சம்ருதாய நமஹ, ஷில்பினே நமஹ, வியூடரோஸ்காய நமஹ, மகாபுஜாய நமஹ,

0: அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மமாத்மா பவசி த்வமேவ தத்தோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the program you are about to listen to is Shiva Sahasranama Meaning with Analysis by Shri Karthik Ramachandran. Namah Shivaya.
3: We can take up some names and then I'll be explaining the connecting that with the Veda Vedantic import. Sthirakstha.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் திரு வெண்காடு ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாயா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6